0: 认为的法案是必须的。不然让台湾要冲下去，搞不要冲下来就差。还吧，我那边的其他那边的，你不来你们，你们精神破破了，再还搞破，你把精神破破了，咱们那还把你提拔你的汗。那你对中国东西啊，有什么呀？关于现在税制制度这样的，你东西在后那，急忙也不来你们。我去啊！如果跟那把这帮那把的过了战士查吧，谁谁的过了战三年级搞废了？三大伯三这个现在，你这个现在都是不搞废了，好吧？好嘴，你说你查吧谁？你去不会读，你去联系的，你去马西乌去外，哎，我这个拿啥来打？你啥么子嘛？原来单位那样么子嘛？一个是搞那六十多的人家了的，哎，你讲举例咋个出来意思？哎。我让大卫老板，我那老板说啥来吧？就我那干干么子干么？没啥的，他做这里很苦。原来你自己的大老板呢？我话你原来你咋做这么大？你做那不？哎，你讲自己咋？我那个，我那原来自己在干部自由些了。马叔，我让我们是做那玩路的，屋里皮啊，我那原来你是来发展哪一类啊？也么多钱？
1: 你到了后个，我刚才说了，少点个点吧，咱还是讲个点点个例子。谁查吧，啥别个要说，那谁不领点过朋友？给领他的分子，我把你开始增加过朋友。
0: 啊，那刚才就把你做刚好发饭了，给我建议的，咱就做那点那个好个，晓得吧？刚好个，你也讲嘛，剩下啥子个就是那个生意不嘛好。好啦，你这。好听，我啥啦？你不好听，我哪里咋办？也听么？因为搞你们外头，我做了没个，我做了蛮好。要是听别人也听么？因为我俩好，我俩么？一来做安定，我你这个嘛，你现在你还是身体，你干嘛？你们说身体，你这你就我了，我你自己多赚点么啦？要是多个听白呀，一概念也听么？第二是查理关了，我把做了蛮听，你不关了，好吧？我好像听我外头。黑屁股烂的，找人奶奶呀，把主播打落去。搞搞的，俺们生意比如排查了，我蛮搞的了。打了这哪里的么子弄？把主播还有什么那个事情在一条个人干嘛做？把家里买人家吧，把那屋子把东西咱们打了那个家了，东西用在一条个出了嘛，你都干了干的。把人呐，我都说了，我和那个家那把地皮在地上得了，一般这把地方么子弄把人记下。如果咱们呢，那家打完，家里几里东西了，就大家打人家，我和打完了过年了，我赶紧把你们记下搞回来，好吧？那不一样，不是我们讲了，不应该找娃娃，只有讲个方式把生意做上去。家里给他找黑，搞不起家，我不做农，不做农，不做那个，对吧？原来找黑那呀，压力起来就拖把我干么了？干生意在做的。我找我干，我专门我自己个人听我专门，把我开餐厅，还没有我不在，我还没我这么弄，在学校我不家里我那没啥，妈的，人家没我弄工作的，谁给的？搞我做生意是哪门？哎，其实这个马车在费拉诺那边建立起来，然后干的这些这些在我买一束吧，是吧？没说我们好弄的，他们别个说了，你干嘛做个朋友的？跟他那边在，昨天那边在讲完了，各种服务的在，昨天那边，昨天在就讲完了，人家做，你看这个咱们啥费了？这啥子我拿回去，把兵把嘛鼓励下来，提拉开机的伙伴就走了。你这个不是来信息的，你这个是信息的，咱们马上在干的这个，你在我们办公室来，你把那信息都寄出来，给他进家里来了就了。这个我们不到把出版那边的呀，你那家伙都还的。
1: 啊，俺家的狗方面也多，我拍下来，你看这个吧，我刚刚到后边的见了是不像那样了，看这个是不好玩玩了吧？虽然那没说最明的飞了，还有里边有人也不出来了。
0: 你要什么？家里这边都干哈？干哈技术？单位呢？你不说不明白呀把出版那把呀你过来那这样子咋买书？你不说不好玩呢？给把到位，啊是啥的？我那个家伙来就是地哈，我那个啥事情？没去某那个话没去，我嘛不理解来。啊是啥书嘛？啊过来罗里玩了哈，嗯今年就玩到那去行行，那呀这些人把这些啥他妈家伙连那话说啥？
1: ke se bakeng se feng
0: mo tsipi ya mo mo tsing ya phaswa ga halo
1: ontante
0: ya le taba e no no ka mo tsana ke taba e tsang le ke ba go se tsha ha ke ba bo mo tlo ana na go ba tatela go ba ne na ke na ka fela go tsang tso ke go le ya ka ma go le ya ka e lo taba e le tlo la itsa di ra go ba tsho ba na ba mo tsi na ke na ka fela ka re ke a kopa ke se ke ya ke tsa ha ke ke tla taba e na di la ba tswa e su ba ma shu我鼓励你，我跟他讲，现在是个菠萝蛋，这里把它 sale lone batho ba mo sale mane ke le se ke le tswele tabe ina ya o tlhomisa tsaba ba ka ne tabe ina yone a se tabe tsa tswele ba fe go re e le se nyetsa na ha ka ka ka le tshwere le tshwere go tshwere ke le se nyetsa na ha ka ka ka le tshwere ke ke tsa nne le ka o ji ke petelo go na ke ba isu le bana ba mabuya a le mang wela ntabe ina ya go bantana ya hita ya u ke di tsadi ga ka police e mo se ga go mo fela ga le le se tshaba sa ga tim ke se ga fela ga nne ke ya le bua mona
1: ke le bile ha holo ntate mo se wa strike
0: a ke le bua le mo
1: ga le hanta tuma bitse na le mo se medi ke le bile go nya bo tshelela re phetetse pisane eno ya rona le mo se wa strike se sa bere ya mong ha di Jonas Mokete ka mora go be ba ile ba ba le moedi advocate bo go thoma tso sa mo ka media sponsor sa Lesotho mme go utlwile he gore ke taba eo ba e etsang ka metlha gore motlhomong ga nngwe kaphabedi ka selemo bane ke ba etele ditereke go a fumana ditaba ge utlwile he ntate moswa streke o di beile jwang re dumelele re tle re suthe lefapha la ditaba le tla tla lo fa teo tse re kalelang letsatsi nna le wena re tlo kopana ka mora gore re balwe ditaba tseno.